0: சரி சிறந்த யோசனை தான், நல்லதொரு பெரிய சிந்தனை தான்.
1: ஏட்ட மடையா இன்னும் மலையா, நாளை கோலம்பு போல அலம்பு, நோட்டி கட்டுகள் தூக்கி கட்டிய போரின் காரே, நாங்கள் நெட்டிச்சு சீறி பயணம்
0: ஜோக்கி, எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா, பாப்போம் இரு பாப்போம், இங்கு பிரேக் போட்டுடுங்க, பெரிய பஞ்சர்
2: பெரிய டேஞ்சர்,
0: இது மனசு பாயசம் மருந்து நோக்கிட்ட நோடம் இறக்கி கூட பட்டணம் போட்டி.